0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ இடியுனோ ஆர் ரேடியோ.
2: Ladies and gentlemen, it's traditional man. Neo Kello.

0: ஆர் மேப்பாச்சு
1: இடி யுனோ ஆர் ரேடியோ
2: ஓடோடோ நமனியோ டேயோ டே காரமோ க்ளோனா சோலி கோடி பலிஜி ஜானி.